0: பத்தபதாம்புஜம் பாவையமி, பத்தபதாம்புஜம் பாவையமி, பத்தபதாம்புஜம் பாவையமி.
1: தேவநந்த பாடன ஒரு நாடன் பாட்டு கேட்காம்.